சத்தியவாக்கு வலன சன்மானமுன்கு சத்தியுதுடு சௌக்கியமெசு. சத்ய ஜீவிதம் அன்னக்கண்ணா சத்ய ஜீவிதமுனக்கண்ணா

எட்டி சொம் புது மகிமென்ற இரூபு ஆரூபு அணி பல்பு பல்பு ஹாஸ்யாஸ்பதமுலே இட்டிது பட்டிது இரூபு ஆரூபு அணி பல்பு பல்பு ஹாஸ்யாஸ்பதமுலே கோட்டி சூழல தீர்த்தி மேதிகள் தினத்தனக்கு கோட்டி சூரியுல தீப்தி மேதிகள் தினதன்று அத்திதி இரூபு அரூபு